மக்கா எக் லார்ட் டிசோசாச்சே என் போதை கொன்னு ஜயு நசோயாமன் போகல தெர்முக்ல பாத் ஜவுனாசா மைக் சைமன் ஹனன்ஸ் கடுன்னு ஹனன்ஸ் கைல என் பாத் ஜவுனாசா முஜெ மொகாச்சே ஹேன் கீத் ஹே ஜவுனாசா எக் லோகா மொகாட் பால் ஹே அமியா தாய் கோவியா.

ஹலோ ஹாய் நமஸ்கார் அஸ்ஸலாமு அலைக்கும். கேட்டுள்ளார் இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன. ஸோ இண்டத்தோ மொய்க்கால் தபல்கா காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நுறிஞ்சும் ஸ்வாகத்த. எல்லாரும் ஒன்றைத்து ஒட்டைத்து முன்றோ ஏகேக விசேஷ நேர் பிரசாரத்தோ காரியக்கிரமே இது மொய்க்கால் தபல்கா காரியக்கிரம. ஸோ இண்டத்தே இவரு காரியக்கிரமத்தில் ஒரு அதித்தி பரோகிந்து பகுஷா அயல் காரணாந்தரத்தில் இந்த பரோகு கூட ஆயத்தில் அதுக்கு எல்லாரொட்டிகே க்ஷம கேட்டோன்ட்டு. ஸோ இண்டத்தே காரியக்கிரமத்தும் நாங்கள் வேற ரெக்கார்டிங் ஆக்குவோம் கண்டித்தமாயிட்டும் சாத்தியாவில். அது கொண்டு இண்டத்தே இவரு காரியக்கிரமத்தில் ஒருத்தல் எந்திராயும் ஒரு பிசியத்தில் முண்டுவான்னு சேர்ந்து நான் இண்டத்தே இவ் ஷோகு கூட வந்துறேன். ஸோ எல்லாருக்கும் பாடுருக்கா ஸ்வாகத்த ஆக்கியோன்ட்டு. ஸோ இண்டத்தே காரியக்கிரமத்தில் குறைய விசாரங்க கண்டித்தமாயிட்டும் கூட முண்டுவான். ஸோ ஒரு சைடில் இண்டத்தை நாளில் நாங்கள் ஒரு தின விசேஷத்தனத்தெல்லாம் நோக்கும்போதுக்கும் அநேக ஆச்சரணை இண்டத்தை நாளிலும் கூட கண்டு பண்டு. ஸோ அதில் நமக்கு முக்கியமாயிட்டுள்ளங்கத்த ஒரு ஆச்சரணை கூட கண்டு பண்ணது இண்டத்தை நாளில் அந்தராஷ்டிரிய சஹா தினாச்சரணை என்று சந்தாயிட்டிக்கிற இண்டத்தை நாளில் ஆச்சரணை கூட ஆக்கின்றுள்ளோம். சாய சொல்லும்போத்துக்கு பகுஷா நமக்கு எல்லோரும் ஒரு சித்த ஒரு சைடில் நமக்கு போண்டோம். சுபைத்த ஒரு கப்பு டீ குடிச்சிலண்டு கரண்டாயங்கு ஆல்மாரட ஒரு தினச்சரி ஷுரு ஆகுறதே இல்லை. ஸோ அத்தனை மட்டத்துக்கு கூட அதுக்கு ஒரு அடிக்ட் ஆயங்க சொம்மேலு கூட உள்ளார். ஒரு நாள்த்த ஒரு சாய குடிச்சலண்டு கரண்டே அது எந்திரமாக ஒரு கழிஞ்ச போல ஒரு ஃபீல் உண்டாகும். ஆ டீ எத்தனமா ஆல்மாரட ஜீவனத்தை ஒரு ஆவரிசி கொண்டங்கத்த ஒரு பரி எந்திரண்டு. ஸோ அது அத்தாண்டு கூட செல்லாம். இந்தியத்தில் டீ ஆக்கான்ட்டு ஆக்காத்த ஒரு அகக்கிட்டுறது கூட பாரி அப்புரூப்பாக சென்று செல்லமான்ட்டு. ஸோ இன்ச்சனுக்கு அத்தருக்கும் ஒரு சாயா நாங்கள் சம்ஸ்கிருத்த ஒரு பாகமாயிட்டு கூட போயிருக்கு. அவுத்துக்கு ஆராயங்க ஒரு பிருந்தர் பன்னெண்டு கனட்டாயங்கு அங்கு நாங்கள் ஒரு சாயை கொடுத்து சத்கரிசிரங்கித்த ஒரு பத்தி அது இப்பலும் கூட உண்டு. ஒரு சைடில் நாங்களே பாயருக்கு நிவரிசுக்கு பேனாயிட்டிக்கு, ஒரு சைடில் ஒத்தட நிவாரணக்கு பேனாயிட்டிக்கு, கொரியாலு சொம்ம ட்ரெஸ்ட்டு உண்டா ட்ரெஸ் உண்டாயப்பா சீதை போய்த்து சிகரெட் பலிக்கிறவங்க உள்ளார். கொரியாலு ஈ ஒத்தட நிவாரண அதுக்கு பேனாயிட்டு ஒரு தெல் ஸ்ட்ரெஸ் தெல் ஜாஸ்தி ஆகிட்டுக்கனட்டையும் போய்த்து ஒரு டீ குடிக்க அத்தவா ஏதாவது ஒரு மைண்டு ஓடியோண்டி நிலட்டுக்கிறன்டையும் ஒரு கத்துக்கு போய்த்து ஒரு சாயை குடிக்கான்னு சேர்ந்து சும்மால் ஆ சாயத்துக்கு ஒரு அடிக்ட் ஆகியவங்க கூட வைக்கிறாரு. நாங்கள் ஒரு தடிக்கு ஒரு சைத்தன்ய தண்டதுக்கும் ஒரு சாயை செல்றது அது சககாரின்னு கூட செல்லாம். அது உச்சான்ட்டு இல்லை அசரன்ட்டு இல்லை ஜாவ பன்னெண்டு கண்டே ஜாவா எங்கும் ஒரு சைடில் ஒரு மூத்து நாங்கள் பல்க்க பறிஞ்சோன்ட்டிருந்தாயங்கு ஒர்க்கத்துக்கு நாங்கள் ஒரு சாயை குறித்து பாரா சேர்ந்து எத்தனமா ஒரு தூரத்துக்கு போய்த்தாயெங்கும் சாயை குறிச்சது பண்டு கெட்டுண்டு. ஸோ அது இன்றும் கூட எத்தனமா ஃப்ரெண்ட்ஸு மாதிரி ஒரு கூட்டத்தில் கூட நமக்கு நோக்குக்கு கூட சாத்தியாகும். அத்தருக்கும் சாயா செல்றது எந்திரண்டா எத்தனமா ஆல்மாரோட ஒரு ஜீவனத்தோ ஆவரிசிறன்று கூட செல்லாம். ஸோ அது எதேது சந்தர்ப்பத்திலும் கூட சாயை குடிக்கிறது அது ஒரு ஆல்மாரோட ஒரு தினச்சரியோட ஒரு பாகான்ட்டு ஐத்து போயிரு. அத்தருக்கும் அது எந்திர பத்தத்தை ஐத்து போயிரன்ட்டு கூட செல்லாம். ஸோ அத்தருக்கும் ஆல்மாரட பிரத்தி ஒரு ஜீவனத்தை ஒரு பிரத்தி ஒரு க்ஷணத்தில் கூட ஹாசு ஒக்கை ரெண்டு கூட செல்லாம். ஸோ அது இண்டத்தினாலும் ஒரு சாயர் ஒரு நெனைப்பாக்குறது ஐட்டிக்கும் ஆ சாயா எத்தனை மட்டத்துக்கு நாங்கள் ஜீவனத்தில் ஆவரிசரு. நீங்கள் எத்தனை டைமில் ஒரு நாளுக்கு எத்தனை பக்கம் நீங்கள் சாயை குடிக்கிறாரு. ஸோ இதர பக்கிய கண்டித்தமாயிட்டு இண்டத்தை ஒரு காரியக்கிரமத்தில் கூட செல்லாம். சாயத்து பிசியை சொல்லும் போத்துக்கும் நீங்கள் கூட கண்டித்தமாயிட்டு இப்போ குறையால் சாயை குடிச்சோண்டிக்குவார் அத்தவா சாயை குறிச்சிட்டு இப்போ லைவ் ஷோ கேட்டோண்டிக்குவார் குறையால் எனி சாயை குடிக்கவங்க குடிக்கிறவங்க இக்குவார். ஸோ கண்டித்தமாயிட்டும் நீங்கள் டெய்லி எத்தனை சாயை குடிக்கிறாரு. ஸோ கண்டித்தமாயிட்டு நீங்களே ஆன்சர் கூட நாங்களொட்டிங்க நீங்கள் சொல்லுறோம் டெய்லி எத்தனை நீங்கள் சாயை குடிக்கிறாரு தினக்கு எஷ்டு பாரி நீங்கள் சஹாவன்னு குடியத்தீரா. ஸோ இவ அந்தராஷ்டிரிய சஹா தினாச்சரணை அந்த ஆச்சரிஸ்தா இத்தேவி பகுஷா நம்ம எல்லா ஜீவனத பிரதி க்ஷணதல்லும் கூட அது ஹாசு ஒக்காகிருவந்தது டீ. ஸோ ಹಾಗಾಗಿ ಪ್ರತಿದಿನ ಎಷ್ಟು ಟೈಮ್ ನೀವು ಚಹಾವನ್ನು ಕುಡಿಯುತ್ತೀರಾ ಬಹುಶಃ ನೀವು ಆನ್ಸರನ್ನು ನೀವು ನೀಡಬಹುದು ನೀವು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಬಾರಿ ಅಂತ ದಿನಕ್ಕೆ. ಅದೇ ಪೋಲಮೇ ನಾನು ಚಂದಂಡು ಪೋಯ ಪೋಲಮೆ ಇಂಡತ್ತೆ ನಾಲ್ತೋ ಈ ಒಂದು ಚಹಾ ದಿನಾಚರಣೆಮೇ ಅದೇ ಇಟ್ಟಿಕ್ರೆ. ಸೊ ಚೊಮ್ಮೆಯಲು ಓರೋರು ನಾಲ್ ಪತ್ತು ಪಕ್ಕ ಚಾಯ ಕುಡಿಕ್ರಂಗೆ ಇಕ್ಕುವಾರು ಕೊರಿಯಾಲ್ ಅಂಜಿ ಕೊರಿಯಾಲ್ ಅದು ಯಾರತ್ತಲ್ಲಿ ಇಕ್ಕುವಾರು ಕೊರಿಯಾಲ್ ಚಾಯಮೇ ಕುಡಿಕ್ಯಾತಂಗ ಕೂಡ ಇಕ್ಕುವಾರು ಕೊರಿಯಾಲ್ ಚಾಯತ್ತೆ ಬದಲಿಗೆ ಮಾಲ್ಟ್ ಕೊರಿಯಾಲ್ ಚಾಯತ್ತೆ ಬದಲಿಗೆ ಕಣ್ಣ ಕೊರಿಯಾಲ್ ಚಾಯತ್ತೆ ಬದಲಿಗೆ ಇನ್ನೊಂದು. ಸೊ ಇಂಗೇ ಚಾಯ ಕುಡಿಕ್ಯಾತಂಗ ಮುಲ್ಲಾರು ಚಾಯ ಕುಡಿಕ್ರಂಗ ಮುಲ್ಲಾರು ಕೊರಿಯಾಲ್ ಚಾಯ ಓರ್ತೋಲ್ ಚಂದ್ರಂಟೇ ಪೌಡಿಂಜಿ ಪಕ್ಕ ಕುಡಿಕ್ರಂಗ ಇಕ್ಕುವಾರು சுபைத்தை பிரிச்சித்து ஜாவு தோலு. ஸோ எத்தனமா சாயை குடிக்கிறவங்க கூட இருக்குவார். ஸோ கண்டித்தமாயிட்டு நீங்களே ஆன்சர் கண்டித்தமாயிட்டு நாங்கள் ஒட்டிக்க சொல்ல ரெண்டு சொந்தோம்ட்டு ஒரு காலர் ரெண்டு ஆரம்பி கேட்கும். ஹலோ ஹலோ ஹலோ ஓகே கால் இந்தமா கிட்டியோண்டில. ஸோ நீங்கள் கால் ஆக்குறோம் 6364204949 இவ்வொரு சங்கைக்கு. ஸோ அதில் பின்ன காரியக்கிரமம் முந்து வரையிற ஒரு சிறிய ஒரு விராமம் எடுத்துட்டு இல்லை கேட்டோன்னு பரீது ரேடி சாரும் 107.8 FM பண்ண பண்ணதை பதுக்கும்.

கண்டித்தமாயிட்டும் கிட்டித்து கொண்டு கூட பேரிக்கிறேன். சும்மால் ஒரு ஒரு டைமில் கொரியால் சும்மா சாய குடிச்சுருக்கிற டைம் பித்த ஜாஸ்தியாக ஒரு சென்று கொரியால் அதிரே டிஸ்கண்டினியூ ஆக்கியங்கும் கூட உள்ளார். கொரியால் இப்பறத்துக்கு சாய குடிக்கவும் ஸ்டார்ட் ஆக்கியங்கும் உள்ளார். கொரியால் பிரதி நாளும் ஒரு பத்து பக்கம் அஞ்சு பக்கம் அஞ்சு ரெண்டு யாரத்த டைமில் கூட சாய குடிக்கிறவங்க கூட உள்ளார். ஒட்டாரியத்தை நாங்கள் சொல்கிற எந்திரிச்சிருந்தேங்க, ஜாஸ்தியத்து தண்ணி குடிக்கணும் ஹொறத்து சாயை குடிக்கிறது நல்லதல்ல. ஆ கெஃபின் அம்சம் ஜாஸ்தியாக எடுக்கணுட்டே ஆரோக்கியத்தில் ஏற்பேராகும். ஸோ ஈ விஷயத்தை கவனத்தில் பயிச்சோண்டும் கண்டித்தமாயிட்டும் சாயத்தை விஷயத்தில் இண்டத்தை ஒரு காரியக்கிரமத்தில் கூட சொல்லவும் இஷ்டப்பட்டேன்.

0: ஏறி தெப்பந்த ஏறு புடுவேரா
1: அந்தமே அந்தமே மோட
2: ஆ குட்லே
0: அலே புடியரு
2: பல மோட பல பல குட்டி பல
0: கோட்டி கரத்தா கோட்டி கரத்தா வளஞ்ச குத்து விஸ்வநாத சேத்திரனர்லோ இருத்த கூட்டத வஞ்சனைய பகுமான கோட்டி கரத்து பத்தன வளஞ்ச குத்து விஸ்வநாத சேத்திரனர்லே